0: திமன் ரஸ்கலாங்க மூசாக ஃபான வஹை குரவீமே கலேக ஃபானுக அசா கொழு எல்லவாஷே திங் எகலேக ஃபானுக அசா கொழு எல்லவீமா எஹாரும் எ அசா கொழு எவரின் தொகும் ஹதாகின் திக்கி தகது கே திருவாஃபி
1: فوقع الحق وبطل ما كانوا يعملون
0: فه حق تدفال وجه ادي اورن كونغلون خانتا باطل وگين هنگجه

0: அதேபோல் நிபடாக அதிகமாக மைக்கும் செச்ச குணதும் கை வர முகிமு கமைக்க நஷியக்கு கும்மை செச்ச குணதம் வணங்க நிப்பார் நீ வர வருகத அறக்காட்டி எங்கேதும்
1: நீஎஸ்டி
0: ஜிஎஸ்டி
1: PSM News ka maseke kura huriha kudinna algonatti de hiterka ma varaboda shukuriya hasako PSM production team journalist ong emme varaboda shukuriya
0: varaboda maha bangat ade best news producer agitun best producer se bote ingeto best producer ki vis ham hagiyatuga mule newsroom ga kura masakatu ga tere ಹುರಿಹಾ ದಿಮಾಲಕುಂ ವೆಸ್ ಉಫದ್ದ ಉಫೆದ್ದುಂತ ಗೆನಸ್ತಿಲುಮುಗ ಎಮ್ಮೆ ಮುಹಿಮು ಬ್ಯಾವೆರಿಯಾಗೆ ದೌರ ದಾಕುರ ಫರ ಮಿಹಾಸಾಮು ನೊಮಿನಿಸ್
2: PSM ನ್ಯೂಸ್ ಅವಾರ್ಡ್ ದೇಹಾ ಸಬ್ದಿಸ್ ಬೆಸ್ಟ್ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಅಹ್ಮದ್ ಶಾಫಿಯ ಮೊಹಮ್ಮದ್ ರಿಫತ್
0: best producer award mifaharu dibe faratakee

0: بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. ميريج أرمينج شرف الرحمن أرمينا ورقة بيفل أدي وسام أرمينا أما قبل كوراني أرمينج تريجا مسكة كورا أرمينا أكيجا مسكة كورا بيفل كما إنمس ميادو بربور زيمان هذا كرام دا فرنا سعافة تركيا به وزير هنا واليد அவங்க எம்டி சேயா டிஎம்டி எக்ஸ்கோ மெம்பரும் அவங்க அல அது அவங்க மீ மொழி டீம் பிஎஸ்எம் நியூஸ்கே எம் மிஹா முஸ்ஃபும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத். அவங்க கேக்கணுங்க சுக்குர் தண்டோ மீ ஹவாலு எம் விமா அவங்க ஹமா ஃபெஷும் அவங்க வாக்கு ஃபெஷும்கே கூறிங் அவங்க ஹமா மீ குரியதிங்க குரிங் ஆளுங்க ஹூரியா பேஃபுன்னு வக்கிங் ஹாசுக்கு ஆளுங்க வாஹக்காக எவ்எஸ் பேஃபுளக்க சுக்குருன்னு தென்னக்கம் காணமா குரியாத சுக்குரு அத கொஃப மீ ஃபட்டணி வரபட சுக்குரியா அவங்க மிகமுக பேர்வேதி ஹூரியா பேஃபுன்னு மீ வக்கிங் ஹாசுக்கு ஆளுங்க மென்ன மிஹா ஃபுரியமா ஹஃப்லாய் மீ பேஃபுனி வரபடு டீமே மீக தெரியக மசிக்கு கொக்கெம் பெக் ஸ்டேஜுவ ஆளுங்க நமும் தன்னவாதான மஃபு நிஜா அது வீல்கெனம் வக்கிங் ஹாசுக்கும் அழுஃபாக்குறோம் அது மீக எத்தரும் ப்ரொடக்ஷன் அது டெக்னிக்கல் பூல்கி வர கின பேஃபுளுங்க வர ஹமா எய்திரிக்கமா கீக ஆழ்மண்ணா மீ விண்டு மீ பேபணி மீக எத்தரும் ஆழ்மெங்கே ஹூரியா ஹெச்ஓடி எக்ஸ்கோ மெம்பரும் அது ஆழ்மெங்கே மொழி டீம் மொழி பிஎஸ்எம்மும் மீக்க மத்திங் எப்பார்தும் வக்கிங் ஹாசுக்கு ஷாவுகணங்க ஆழ்மணு ஃபாக்குதன் ஷாவுமெண்ணா வர பேவர் டாட்டா தேக்கே நெகி மீத்தனும் ஃபெனிகெந்தியா எஹூரியா டாட்டா தேக்கி மித்தாகே ஐடி டிபார்ட்மெண்ட்டும் அவள்மெண்ண ஃபோர் கொத்தி மாதுமாத் எய் ஹமா அவள்மெண்ண குறவி குறைஃப ஹுரி அவள்மெண்ணஸ் கபூல் குரங் உந்தகு வர கின புர மசைக்கத்தக்கே பிணிகங் எதியை ஏங்கமும் அவள்மெங்கே டீமங் அவள்கொண்ட ஹமா செல்யூட் நகம் மீரே நம்ம செல்யூட் நகம் அவள்கொண்ட கபூல் குராகத்துகா எவார்டு தினமக்கி வர முகிமுகமே எய் மோசிஃபுங்க அகுவசம் குரம் அவள்மெங்கே தெரியக அட்டிய மோசிஃபும் ஹத்திய மோசிஃபும் திமுகம் வாணம ஏ ஹுரியா மோசிஃபுன்ன எவோடு லிபேனங் எவோடு தினமக்கி எஸ் எய் குரஞ்சேகமே எவோடு தினமக்கி எய் மோசிஃபுங்கே குரியருமா அதி ஏ மோசிஃபுங்கே மசக்கதங் இத்துரு இவ்வர லிபேகமே அவளுக்கு வாக்காக எப்பேஃபுள் கணங் ஹந்தாண்டி தீஜே குல்லியக்கம் ஏ ஹந்தாங் விட்டாதண்ணவாதான மூசா வசிம வரங்காசு சுக்குறது தண்ணா ஃபோம் முதக்க உண்டவாகே அடுவலா தெவ்வீதி அவளுக்கு மெங் மீ அவளுக்கு யகிங்கங் அருவன் தெக்கமெங் எபே எம்டி மித்தாக ஃபா குரவி அவள்மென் அவள்கொண்டா எம்டியா மீ மீகே மஹேவர் விதான எவாக்க கொம்சர்க்க திக்வேதாதி மீது அவளு வரப்படங்க வாக திக்கிங் எம்டி விதாளுவி குறை வரக்கொமே வஞ்சா இக்கம் குருமா பொறுமை பாரதம் தேனமே ஏன்னா மச்சா அவள்கொண்டக்கங் எவ்வெஸ் வரக்கா அவள்கொண்ட ஹிதக்கவ்வெஸ் நாதே எம்டி மீரே ஏக்கங் இவுதான் குரப்பா காணக்கமா அவள்கொண்ட சத்தேக பர்சன்ட் யகிங்கம் மீதனி இராது குரவியா மீ அண்ணாஹரோ ஏ டாக்குமெண்ட்ரி எஃப்ஐ வர ஃபுரியம் எங்க அவள்மென் நெறிதேனா பிஎஸ்எம்கே மி நிமிதியா நிமிகே மிதா தியாஹர் அவள்மே கெனஸ்தேனி இராது குரவியா மே மிதனங் ஹிதுமை கொத்தெவ்வி ஹுரியா பேஃபுளுங்கே எ பேஃபுளுங்கே துதும் அது எ பேஃபுளுங்கே கலமும் மிகங் அவள்மே இராது குரவியா திபேஃபுனாமே கெனஸ்தேன தாரி அட்டகா குரஞ்சேகமே தாரி வரகின மசக்கத்தை அவள்மென்ன குரவே அவள்மே மிவத கொம்ம மசக்கத்தை குராயரு எம் ஃபுர்த்தமெஸ் மியம் வாக தக்காலிமெஸ் அண்ணனி திகங் குராணி கீனங் ஹெய்யே நோ ஃபோர்த்தம் ஏக்கம் குறவேணுங்க ஒத்தியும் ஆகுமென்னாமே ஏக்கங்க அண்ணனி அவள்மே லங்கா எத்தான் எம்பசி எத்தான் வேகம் ஃபோர்த்தம் வாக திக்கிமஸ் புனனி லங்காக உன்ன கொட்டடிய கவ்வனும் எய் வாணக்கமே நோனே ஃபஸ்தோ சஹரே வெகந்தி தியை எய் வரம் உந்தகூ கமிக்கு எதா மினிஸ்ட்ரின்னா அணே ஃபாரின் மினிஸ்ட்ரின்னா வரப்பேவர் உத்தத்தக்கென்னகா வரப்பேவர் கங்க வரம் உந்தகூ அவள்மென்னங்கே கொஸ் கெம்பஸ் தத்ரு கெஞ்சாக்கு அண்ணன் ஜே ஐசா பஸ் தியா என்ன பஸ் அவள்மெங் எவகுத்தும் ஃபெஷி கெம்பஸ் மினிஸ்ட்ரி மீ அவள்மெங் எம்பசி எக்கோஸ் பஸ் எதா தீபி எஹண்டுந்தோ கேக்கணக ஹவீர் வந்து இருவசம் திபே அவள்மெண்ணக்கம் குறவுன் ஏம் ஆள்கொண்டு அவள்கொண்டக்கி அது வரஜுவான் மீ அவள்கொண்டு கபுல் குராகத்துவா கொம்மசோர கண்ணுர ஹுட்டஸ் அவள்கொண்டு ஆமா தண்டம் வேணும் அவள்மெங்க மீ ஜுவான் மீ ஜுவான் கமுக அவள்மே வர புறக்கம் மசிக்கே கொஃபியா அவள்மெண்ண ஃபஹும் வர ரங்கழுவா நீராது குறவியா தியாகத்தனே கொம்ம அவள்மெங்க டீமுக கினை ஜுவானோ ஏம் அவள்மெங்க மீ ஜுவான் உமுருக அவள்மே வர புறக்கோ மீ குரா மசக்கத்துக அவள்மே தெமிதி பெஜ்ஜே கமுக வாணம ஏ மசக்கத்துக நத்தீஜா அவள்மே நிபேனே இராது குரவி ஆரங்கள் மசக்கத்த ஃபர்வா தெரி வெகெங் கங்கம நூணுக்கே நுபுனே ಬರಾಬರಂ ಒಫಿಯಂ ಆಸ ಎ ಮಸಕ್ಕೆತ್ತ ಕುರವೇಕಮ್ಗ ವಾಣಮ ಎಯ್ ತಿಮಾಯ ಮಿಯನ್ ಲಿಬೆ ಎವೋಡ ಕವ್ರೆ ಮಾ ಬೊಡುವೆಚ್ಚೆ ಅಣಮಿಯನ್ ತಿಮಾ ಗಬೂಲ್ ಕುರಾ ಗೊತಾ ಅದಿ ತಿಮಾಗೆ ಅಮಿಲ್ಲ ನಫ್ಸಂ ಎಲಿಬೆಣಿ ಇತುಬಾರೆ ಇತುಬಾರಕ್ಕೆ ತಿಮಾ ಮಾದಮಾಸ ಅದಿ ಅಣೆದ್ದುವಸ್ ಇತುರ ಮಿಯವ್ವುರೆ ಇತುರು ಮಸಕ್ಕತೆ ಹವಾ ಕುರಿ ಸಿಮಣ್ಣೆ ಕುರವೇಣಕ ಅದಿ ತಿಮಣ ಹವಾ ಕುರಾಣಕ ವೆರಿಂಗ್ ವೆರಿನ್ನೇ ಆಳ್ಕೊಂಡು ಬಿದ್ದಾನೆ ಗುದಸ್ ಆಳ್ಕೊಂಡು ವೆರಿಯಕ ವಾಕವಸ್ ಬೇಣು ವಾಮಿ ಅನ್ನು ಆಳ್ಕೊಂಡು ಕಿ ಹಮ ಅದಿವಸ್ ಜರ್ನಲಿಸ್ಟ್ ಎಂ ಬಿಮಾ ಅಳ್ಕೊಂಡು ಮಿಹಾರು ಸೆ ಮಸಕ್ಕೆ ಕುರಾ ಇವ್ವಾಮಿ ಅಳ್ಕೊಂಡು ವೆರಿಂಗ್ ಅಳ್ಕೊಂಡು ಮಿಸಿ ಪಕುರಣಿ ಮಸೂಲಿ ಎತ್ತಕ್ಕಾಗುತ್ತಿಬ್ಬು ಆ ಬೇಫುಳು ಎ ಬೇಫುಳು ಹವಾ ಕುರವ್ವ ಮಸಕ್ಕೆ ಕುರುಮಕಿ ಎಮ್ಮೆ ರಂಗಳ ಕುರವೇತೋ ಮಸಕ್ಕೆ ಕುರುಮಕಿ ಏಯ್ ತಿಮಾಗೆ ಕುರಿಯರುಮ ಕುರವೇಣೆ ವರ ಮುಹಿಮು ಮಸಕ್ಕತೆ ಎಂಬಿಮಾ ಅಳ್ಕೊಂಡು ಎದೇಣಿ ಅಳ್ಮಂಗೆ ಟೀಮ್ಗ ಉರಿಯ ಬೇಫುಣ್ಣ ಅಳ್ಕೊಂಡು ವರಗ್ಗಿನ ಕಂಕ ಅಳ್ಮಂಗೆ ಟೀಮ್ಗೆ ವರಗ್ಗಿನ ಬೇಫುಳು ಕಾರ್ಯ ಅದಿವಸ್ ದಸ್ಕುರ ಅದಿವಸ್ ದಸ್ಕುರ ಅಳ್ಕೊಂಡು ನೇಗೆ ಬ್ಯಾರು ಕಂಕ ಹೇಗೆತ್ತೇನೆ ವರಗ್ಗಿನ ಬೇಫುಳು ವರ ಮೌದು ಮಾತು ಸ್ಮುಸಂದಿ ತಜ್ರಿಬಾಸ್ ಎಬುಹುರಿ ಮೀ ಉರಿಯಾಕಮಕ ಬಲಾರಸ್ ಅಳ್ಮಿಗೆ ಟೀಮುಗ ವರ ಮೊಳೆತಿ ವರ ಗಾಬಿಲ್ ಬೇಫುಳ ಎಮಿಮಾ ತಿಮಾಯ ನೇಗೆ ಬ್ಯಾವರು ಹೆಚ್ಚಿ ಅಣಮ್ಮಿಯಾ ಗಾಯಗ ಹುಣ್ಣಾಣಿ ಕಮ ಗಬೂಲ್ ಕೊಗ್ಗೆ ಏ ನಿಯತುಗ ಮಸಕ್ಕೆ ಕುರಾ ಮೀ ಹುಣ ಕಾಮಿಯಾಬ್ಲಿಬೇ ಏಯ್ ತಿಮಾಯಕಿ ಮೀ ಅಬದುವಸ್ ನೇಗೆ ಮಿಯಾ ಕಮ ಗಬೂಲ್ ಕೊಗ್ಗೆ ದೆಂತಿ ಬಿ ಮೀ ಹುಂಗೆ ಫರಾತು ಹೆಚ್ಚೆ ಉಂಗಣೆ ಮಸಕ್ಕೆ ಕೊಫಿ ಕಮ್ಗ ವಾಣಮ ಹೇಗೆ ನತೀಜಾ ಅಳ್ಬೆಣದ್ದೇವೆ ಅಳ್ಗೊಂಡು ಮಾದಿಕ ವಾಗದ ಕಾಕಣ್ಣೆ ತಿಂಗ್ ಅಳ್ಗೊಂಡು ಅಮ್ಮ ಎದೇಣಿ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ನ್ಯೂಸ ಅದು ಅಳ್ಗೊಂಡು ಅಮ್ಮ ಮೀ ನಿಮ್ಮ ಅದುಂಗ ಕುರಿಂಗ್ ಮೀ ಕುಂಫುಣಿ ಮೀ ವರಬ್ಬೊಡು ಆಯ್ಲ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ಅಕ್ಕಿ ವರಬ್ಬೊಡು ಆಯ್ಲ ಅಳ್ಮೆ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ನ್ಯೂಸ್ ಬಾಕಿ ಚಾನಲ್ಗೆ ಗೊತ್ತಿಗೆ ಎಕ್ಕಮ್ ಗಾವಿ ನಮೇಸ್ ಮುಳಿ ಟೀಮ್ ಗುಳಿಗೆ ಅಳ್ಮೆ ಮಿ ಕುರಿ ಮಸಕ್ಕತ್ತುಗೆ ಉರಿಯ ಮಸಕ್ಕತ್ತಗೀಸ್ ಗ್ಯಾಕಣಕ ಮುಳಿ ಟೀಮ್ಗೆ ಮಸಕ್ಕೆ ಮುಳಿ ಪಿ ಎಸ್ ಎಮ್ಗೆ ಮಸಕ್ಕೆ ಪಿ ಎಸ್ ಎಮ್ಗೆ ದಾವ್ರು ಮಿಕಮ್ಗೆ ವರಬ್ಬೊಡು ಹುರಿಹಾ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಿಗೆ ಹೇಮ ಅಳ್ಗೊಂಡು ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಅದುಂಗ ಕುರಿ ಏ ಹುರಿಯಾ ಬೇಫುಣ್ಣ ವರಂಗ್ ಹಾಸ ಚುಕುರದ್ದಣ್ಣ ಅದಿ ಮಿರೇ ಎವೋ ನುಲಿಬೇ ಹುರಿಯಾ ಬೇಫುಣ್ಣ ವಾದ ನುಕುರವ್ವ ಬೇಫುಣ್ಣ ಅಳ್ಗೊಂಡು ದಣ್ಣವಾತಿ ಅಣ್ಣಾರು ವಾದ ಕುರವ್ವಚ್ಚೆ ಎವೋಡೆ ನಗಂ ವಾಣಿ ಅಣ್ಣಾರು ಇರಾದ ಕುರವ್ಯ ಅಳ್ಗೊಂಡು ಬಾವ್ವಾಣಿ ಮಿಯವ್ರೆ ಮಾ ಬಡು ಹಫ್ಲಾಯ ದಿಯಾಹಾರು ಮಿಫುರಣಿ ಏಯ್ ವರ ಶರಫರಿ ಎವೋಡ ಕವ್ವಾಣೆ ಹೇಮ ಏವೋಡ ತ್ಯಾಗಿಂತ ಕೊಮ್ಮೆ ಮೋಜಿಫುಗ್ ಜಯಣ ಇಂತಜಾರ ಕುರಂ ಏಕ ಮಸಕ್ಕೆ ವೇಸ್ಕುರಮ್ಮಾಣೆ ಅಳ್ಗೊಂಡು ದ್ವಯಾಕಿ ಅಳ್ಗೊಂಡು ಪಿ ಎಸ್ ಎಮ್ಮ ಅದವ್ರ ಫೈ ಮಾದಮೆ ಅಸ್ಸಾಮ್ ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತು.
1: ಶುಕ್ರಿಯ ಅಮೀನ್. ಅದೇ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ಕುಡಾಗ ದಶಕ ವರಗಿನ ಟಿ ವಿ ಚಾನಲ್ ಅದಿ ರೇಡಿಯೋ ಚಾನಲ್ ತಂಗೆ ಬೂರಿ ಏ ಹುರಿಯಾ ಚಾನಲ್ ಬೇನುವ ಖಬರ ಅದಿ ಕರೆಂಟ್ ಅಫೇರ್ಸ್ ಹುರಿಯಾ ಮೌಲೂ ಮಾತೆ ಮತ್ತು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ತ ನ್ಯೂಸ್ ಟೀಮು ಕೆ ಬುರ ಮಸಕತ್ತು ಮಿ ಫೋರ್ ಕೊದ್ದೇನಿ ಎ ವಿಮಾ ಎ ಟೀಮು ಎ ಕುರಾಣಿ ಹಗೀಗತ್ ವಸ್ತೆ ಮೇ ನ್ಯೂಸ್ ಡಿರೆಕ್ಟರ್ ಎ ಫಾಹಕ್ ಫದಾಯ್ ರಾಜ್ಯಗ ನ್ಯೂಸ್ ಟೀಮ ಕುಂ ಕುರಾಣೆ ಎಮ್ ಎ ಬುರ ಮಸಕ್ಕೆ ಅದಿ ಸೆಫಾರು ಎ ಟೀಮ ಪರಬೋಡ ಮರಹಬಾದ. ಅದೇ ಮಿರೇಗೆ ಮಿ ಉಫಾವೆರಿ ಹಫ್ಲ ನಿಮಕ ಹಮೆಯ ಮಿ ಐ ವರಗಿನ ಎವಾರ್ಡ್ ತ ವರಗಿನ ಬೇಫುಳು ಹಾಸಿರು ಕೊಪ್ಪಿ ನಾಮಿನೇಟ್ ವೆಗೆನ್ ದಿಯ ಬೇಫುಣ್ಣ ಅಭ್ಯಸ ಮತ್ತು ಜರ್ನಲಿಸ್ಟ್ ನಮ್ಮ ಸಾಮಿನ್ ಇದೆ ಇವರಕ್ಕಿ ಅಮೀನ್ ದೆಮ್ಮೆ ಇಶಾರ ಕುರಿ ಗೊತ್ತ ಪ್ರಭಿ ಗೊತ್ತ ಅಣ್ಣ ಆಹಾರಕ್ಕಿ ತಿ ಬೇಫುಳುಂಗೆ ಆಹಾರ ಕಮ್ಗ ಹದ್ದ ಭಾಷೆ ಮಸಕ್ಕೆ ಕುರವ್ ಭಾಷೆ ಕಾಮಯಾಬ್ ವಾನೆ ಇನ್ಶಾ. ಅದೇ ಮಿ ಎವಾರ್ಡ್ ಶೋ ಶಾಫ್ರಿಕ್ ಉದ್ಯಮ ಮಟ್ಟಕ ಫಣ್ಣ ಸಕಾಫತ ತರಿಕೆ ಅಭಯ ವಜೀರು ವಡಾಗೆ ನವಿಕ ಮಟ್ಟಕ ಪಿ ಎಸ್ ಎಮ್ಗೆ ನಮ್ಗ ಪಿ ಎಸ್ ಎಮ್ಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ ಅದಿ ಮೂಲಕ ನಮ್ಗ ಅದಿ ಸೆಪ್ಪಾರು ವರಬೋಡ ಶುಕ್ರ ದನ್ನವ ಶುಕ್ರಿಯ ವಜೀರು. ಅದಿ ಮಿರೆಗೆ ಎವಾರ್ಡ್ ಹಾಸಿಲ್ ಕುರೆ ಬಿ ಹುರಿಯ ಫರಾತಕ ಅದಿ ಸೆಪ್ಪಾರು ವರಬೋಡ ಮರಹಬಾಯ ತಹುಣಿಯ ಅರಿಸ್ಕುರ ಹಮ ಗಾಮಿಸ್ ಮಿ ಪುರುಸತ್ತುಗ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ನ್ಯೂಸ್ಗೆ ಎಮ್ಮೆ ಆ ಬೆಲುಂತ ಇನ್ನ ಅದಿ ಎಹುನ್ ತೆರಿನ್ನ ಲಿಬಿಗೆನ್ ದಿಯ ವರಗಿನ ಯಗಿನ್ ಕ ಎ ಬೈ ಹುರಿಯ ಆಹಾರ ಕೀವಿಸ್ ರಂಗಳು ಉಫೆದ್ದುಂತಕ್ಕೆ ಅಣ್ಣಾನೆ ಆಹಾರ ಇಕ್ಕ ಹೆಂಗ ಬೆಲುನ್ ತೆರಿನ್ ಎ ಕಮಂಗ್ ಇಂತಿಜಾರ್ ಕುರುಮ ದವ ತರುವ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ನ್ಯೂಸ್ ಅಗಮೆಂಗ್ ಎದಣಿ ಅದವ್ರೆ ಫೆಹಿ ಮಾದಮಾಯ ಕಾಮಯಾಬಿಯ ವರಬೊಡಂಗದೆ ವಸ್ನಾಮದೇ.
2: ಅಳವನ್ ಮೆಂದೆಮ್ಮೆ ಮಿಗೆನಿಸ್ತೇನಿ ಪಿ ಎಸ್ ಎಮ್ ನ್ಯೂಸ್ ಎವಾರ್ಡ್ಸ್ ದೇಹಾಸ್ ಸಬ್ಬಿಸ್ ದೆಂಗ್ ಕುರಿಯದ್ದಾಣಿ ಇಸ್ಕ್ರೀನ್ ಮಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಆಯ್ಕು
3: ಇಸ್ಕ್ರೀನ್ ಇಸ್ಕ್ರೀನ್
2: Assalamu alaikum. Varan ufaveri higam wagutakan edemun screen mi show ga intizaru tibi emi ha farataka marhaba danama mire screen show ay ku mi badal kolli alugand aziz afaruk azza mire ge show wes gaakandaka bar jehuma hame koriya dane show ga baveruma psm e amed veriko message kollevene e gi turun alugand minge number 3334 sumenghai mi number gulage mis na note kollevene ಕೊಮ್ಮೆ ಹಫ್ತಾಗೆವೆಸ್ ಆದಿತ್ಯ ದುಹಗೆರೆ ಮಿಗಡಿ ಫಳು ಫಿಲುವಾದೆನಿ ದಿವೆ ಫಿಲ್ಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಗೆ ಹಿಗ್ಗ್ಯಾಮು ಉಫೆದ್ದುಂತಕು ಮಿಗುತುಂ ಕೊಮ್ಮೆ ಹಫ್ತಾಯ್ಗೆ ಶೋವೆಸ್ ಹಾಸಕೊಲ್ಲಣಿ ಕೊಮ್ಮೆಮಿಸ್ ಎ ಫಿಲ್ಮಕ ನುವತ ಡ್ರಾಮಾಯಕ ಮಿ ಹಫ್ತಾಗ ಇಸ್ಕಿರೀನ ಮಿಗೆನ ಫಿಲ್ಮಕಿ
3: ದಿವೆ ಫಿಲ್ಮ್ ಯೂಸುಫ್
4: ಸಫಾತಿರು ಏನಕ್ಕೆ ಕೊದ್ದುವೇನು